0: 行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行行 您交代我的事儿，我都已经给您办好了。
1: 没你事了，走吧。改天爷再来疼你。
2: 廖爷，今天这什么意思啊？
3: 什么什么意思？北沟的事儿到底是怎么回事？
2: 不知道。
3: 我们山寨的人到你们老营之后，没有一个活着出来的，这事儿你们知道？
2: 这我真不知道。哎，
3: 嘴还挺硬。
2: 真不知道。
4: 放了。
2: 说嘛，你是
5: 我这一刀下去，
2: 行，我说不行了，
3: 不给我装犊子了，说。